0: பாதிக்காரல உனக்க பினுக்காக விஷபதி பினோஜன்.
1: Gatot kaca
0: harapira. Orang kapil ugawe.
1: Maju di nulga.
0: Kurang aja siap.